செமக்கு டெமக்கு டெமி டம ரூபாஜே சமக்கு டமக்கு டமகோ ரீநாச்சே செமக்கு டெமக்கு டெமி டம ரூபாஜே சமக்கு டமக்கு டமகோ ரீநாச்சே ததசை ததசை ததசை தே தே தே ததசை ததசை ததசை தே தே தே தே ஆ